0: மைக்க வந்து
1: பாத்தலை. ¿Vos qué estás haciendo?
2: Pues escuchando Olímpica.